0: இப்பாய ஆகாஷ்வாணி முகுக்சுங் எஃப்என் பேண்ட் ஃப்ரீக்குவன்சி நுக்லங்கா பாயிண்ட்டுக்கு மெகாட்ஸ் நோங் சங்டுங்கர் அசனுக் டெண்டாங் மசும் புபா ட்ரான்ஸ்மிஷன் லாபுகர் டாங் அசனுக்கி தனு அனுகு டிபியோங்லன் அனி சாசுஷி முலுங் டாங் சுஷி நுகா அங்காடி
1: Japan shi nu nuwa shir ma ba ma den ba mang dang ji anung dang pung mang kha ma dang mang dang ma den ba ma ba ji pung bang ta ma chung galir vision without action is a daydream action without vision is a nightmare pung mang de mi len sayur saka ma ba aten nong dang idam ji asang sang kam tet Merabu ka danga makir